தானே தாதாரே தேம் தேம் தானான நாதர்தே தானே தாதாரே தேம் தேம் தானான் நாதர்தே தானே தாதாரே ஓதே தானா திருதிருத்த